0: பார்க்கோத்தாரே
1: கிரியாளுமங்கனுகாமா நாத்திஸ்கிலே சிரியாதுகர்மா திஸ்கா நாத்திஸ்கிலே சிரியாதுகர்மா.